4.38 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் மக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 14ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், துள்ளும் இசேர்வி, அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியன கேட்கலாம். குரலமுதம். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழுப்பிறங்கா பண்புடைய மக்கள் பெறின். பொருள்: மாசற்ற பண்பு நிரம்பிய மக்களை பெற்றவருக்கு ஏழு பிறவிகள் வரை தீவினை என்ற துன்பங்கள்

ஆகாது. மீண்டும் குரல். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். குறள் எண் 62, அதிகாரம் மக்கட்பேறு.

0: நேர்களே, தொடர்வது தகவல் நேரம். வானிலை அறிக்கை. நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து செய்திகள். ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்பி பாரட்டாங் நாளை காலை 6 மணிக்கு ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி கமோட்டா நாளை காலை 6:15 ஷஹீத்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ரங்கத் நாளை காலை 6:15 ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ஜாலிபாய் நாளை முற்பகல் 11:00 ஷஹீத்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் பிற்பகல் 1:00 ஸ்வராஜ்தீப் பயணித்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை முற்பகல் 11:30 ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் பிற்பகல் 2:00 ஷஹீத்தீப் பயணித்து பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஷைட் ஐலண்ட் நாளை காலை 5:00 ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 ஷஹீத்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில். இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

0: India's greatest treasures are not just its monuments, they are its people, culture, and untold stories. The Ministry of Information and Broadcasting, through Prasar Bharati, proudly presents Gems of India, a national initiative inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes, or hidden destinations, your story matters. Create a 1 to 3 minute video, reel, documentary, podcast, or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality, and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level, and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India, because every district has a story worth telling.
1: படித்ததும் பார்த்ததும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதி ரேவகீஸ்வரி. விமர்சனங்கள் ஒரு மனிதனை என்ன செய்யும், அது என்ன வேணாலும் செய்யுமே அப்படிங்கிறீங்களா? இல்ல இல்ல, அது யார் சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு அப்படிங்கிறீங்களா? இந்த ரெண்டு பதில்ல எதை சொன்னாலும் ரெண்டுமே கரெக்டு தான். கெடுதலான ஒரு எண்ணத்தோட ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா உதாசீனப்படுத்திட்டு போறதெல்லாம் முடியுமா? அவ்வளோ பெரிய துறவியானாம அப்படிங்கிறீங்களா? ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆவது அவங்கள ஏதோ ஒரு வகையில அது பாதிக்க தான் செய்யும். சரி, அதனால என்ன ஆகும்? அதனால நம்ம மனசுல ஸ்ட்ரெஸ் அதிகமா ஆகுது. மன அழுத்தமா? அதுதான் எங்க பார்த்தாலும் கேள்விப்படுறோமே. நிறைய பேர் மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படிங்கறதுக்காக நமக்கு ஏற்படுற மன அழுத்தத்தை நாம நிராகரிச்சுட்டு போகவும் முடியாது. மன அழுத்தம் அப்படி என்னதாங்க பண்ணுது? நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்க வைக்குது. சுரந்துட்டு போட்டோம், அதனால என்ன? அதனால என்னன்னா, இந்த ஹார்மோன் மற்ற ஹார்மோன்களை அதிகமா சுரக்க விடாம செய்து நம்மளுடைய உடம்பு இயக்கத்தோடைய இயல்பு தன்மைய மாத்துது அப்படின்னு மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க. ஒரு மன்னர் ரொம்ப கவலையில இருந்தாராம். என்னதான் மக்களுக்கு நல்லது செஞ்சாலும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எல்லாரையுமே திருப்திப்படுத்தவே முடியலையே. அவரை பத்தி தவறான விமர்சனங்களை நிறைய பேர் வைக்கிறத நினைச்சு அவர் ரொம்ப கவலையில இருந்தாராம். கவலை இருந்ததுனால அவருக்கு தூக்கம் சுத்தமா கிட்டு போச்சு. மன அழுத்தத்துல இருந்தாரு மன்னர். அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்திருந்தாரு. தன்னுடைய பிரச்சனைய சொல்றாரு அந்த மன்னர். துறவி அந்த மன்னரை அழைச்சுக்கிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போறாரு. பக்கத்துல இருக்கிற ஒரு சத்திரத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் கை கழுவிட்டு கிளம்புற இடத்துல மன்னரும் துறவியும் போய் அமைதியா யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துடுறாங்க. அங்க சாப்பிட்டுட்டு வெளியே போற ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா, இந்த விவசாயி ரொம்ப பெரிய நல்ல காரியத்தை பண்றாரு, இருக்கிறதுலே சிறந்தது அன்னதானம் தான், இன்னைக்கு நிம்மதியா சாப்பிட்ட அந்த விவசாயி 100 வருஷம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறாரு. அடுத்து ஒருத்தவரு, ஆமா இந்த விவசாயிக்கு வேற வேலையே இல்லை, இவருக்கு பண திமிரு, இவர் சேர்த்து வச்சாதானே இவங்க தாத்தாவோ இல்லை இவங்க அப்பாவோ சேர்த்து வச்ச சொத்தை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம ஏதோ தண்டமா அன்னதானம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த விவசாயி பரவாயில்லப்பா, நம்ம மன்னர் மாதிரியே ரொம்ப நல்ல மனசுக்காரரா இருக்காரு, இருக்கிறத சேர்த்து வச்சா போதும்னு நினைக்காம எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரே, இந்த விவசாயியும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு போறாங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னாருன்னா, இவருக்கு தன்னை எல்லாரும் புகழணும், அதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு போறாரு. இப்படியே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. இத மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்த மன்னருடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. சரி, துறவி கொஞ்ச நேரம் கழிச்சு மன்னரை அழைச்சுக்கிட்டு அந்த விவசாயி கிட்ட போறாரு. மன்னருக்கு ஒரு பக்கம் கடுமையான கோபமும் வந்துச்சு. அன்னதானத்தையும் சாப்பிட்டுட்டு இப்படி தவறான விமர்சனங்களை வைக்கிறாங்களே. இப்ப மன்னருக்கு அவர் பிரச்சனை சுத்தமா மறந்தே போயிடுச்சு. சலிப்போட அந்த விவசாயி கிட்ட கேக்குறாரு, உங்களை எப்படி எல்லாம் விமர்சனம் செய்யறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. தெரியுமே, இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க திரும்ப திரும்ப அன்னதானம் செய்யறீங்களா அப்படின்னு கேக்குறாரு மன்னர். அப்பதான் அந்த விவசாயி சொன்னாரா, எல்லாரையும் திருப்தி படுத்துறது அப்படிங்கறது யாராலையுமே முடியாத ஒரு விஷயம். நம்ம மன திருப்திக்காக தான் நாம ஒரு விஷயத்த செய்யணும். ஒரே ஒருத்தர் வயிறார சாப்பிட்டு மனதார பாராட்டு

0: நலும் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாரா அந்த விவசாயி. மற்றவங்கள திருப்திப்படுத்தணும்னு நம்ம ஒரு வேலையை செஞ்சோம்னா அதில் நமக்கு முழு திருப்தி இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னாராம். அந்த விவசாயி அந்த மன்னரோட கண்ணை திறந்துட்டாரு. மன்னர் ரொம்ப மகிழ்ச்சியா தெளிந்த மனசோட அந்த இடத்த விட்டு போறாரு. விமர்சனங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது எங்கேயோ படிச்ச ஒரு வாசகம் நினைவுக்கு வருதுங்க. கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகிறது. விமர்சனங்கள் கல்லாகவும் நாம் கடலாகவும் இருப்போம்.
1: படித்ததும் பார்த்ததும் வழங்கியவர் ரேவிகேஸ்வரி.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது துள்ளும் இசேர்வி. இந்நிகழ்ச்சியில் துள்ளலான பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடல் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் என்ற திரைப்படத்திலிருந்து. இப்பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி.

நேயர்களே, துள்ளும் இசைவி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் சின்னவர் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடியவர்கள் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா.

நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் ரிஷ்ணா. வணக்கம் நேயர்களே.